0: Within the hour, we informed all the embassies of these countries, both in India and Nepal, and we've been active in this, but there is really nothing much.
1: कब तक साफ होगी कि जो इंडियंस वहाँ पर फंसे हैं या मिसिंग हैं?
2: ये तो रिपोर्ट्स आई गई है कि 100-125 से ऊपर इंडियंस मिसिंग हैं, और मुझे कमी उम्मीद है कि उनमें से कोई बचा होगा, क्योंकि वहाँ पर काफ़ी जो रिवर के साथ साथ मकान थे वो भी ढह गए हैं, और हज़ारों आदमी, बहुत बड़ी ट्रेजडी है। और मैं अपने इंडियन चेंबर ऑफ कॉमर्स की तरफ से, एविएशन टूरिज़म की तरफ से और इंडियन टूरिज़्म इंडस्ट्री की तरफ से नेपाल की टूरिज़्म इंडस्ट्री को कॉन्डोलेंस देता हूं और अशोर करता हूं कि हम और हमारी गवर्नमेंट, क्योंकि नेपाल सिर्फ पड़ोसी देश नहीं है, वो एक तरीके से हमारा भाई है, और हमारा फ़र्ज़ भी बनता है।
3: लापता भी है और मर भी गए हैं, इसीलिए हमें तो बहुत बड़ा दुख हुआ है, क्योंकि ऐसे दुख के समय हम सब लोग एक होकर उनकी मदद करना चाहिए। मैं प्राइम मिनिस्टर से भी अपील करता हूं कि वो ऐसे घड़ी में उन लोगों को मदद करें जो लोग लापता है, जो लोग मर गए हैं, जिनका कोई एड्रेस नहीं है, और जो फैमिली के लोग आज परेशान हैं, उन परेशानियों को दूर करने के लिए उन्हें पूरी मदद करना चाहिए।
4: तो 57 பேர் மூணு பஸ்ல போய் இருக்காங்க। நேத்து ஈவினிங் வந்து நேபாளத்துல இருந்து திபெத் நோக்கி போறப்ப தான் இந்த ஆக்சிடென்ட் ஆனது। முதல் பஸ் போயிட்டாங்க, ரெண்டாவது பஸ் மூணாவது பஸ் போறப்ப தான் ஏதோ சவுண்ட் கேட்டிருக்குன்னு சொல்லி பாத்துட்டாங்க। அவங்கள்ட்ட யார்ட்டயுமே தொடர்பு கொள்ள முடியல, அப்பப்ப டவர் கிடைக்கப்ப தான் பேச முடியுது। நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எல்லார்ட்டயுமே பேசறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
5: பஸ் எப்படியா வச்சுருக்குறோம், அவங்க இந்த நிலைமை சீரானவொன்னே உடனே அவங்களுக்கு ஹெலிகாப்டர் போட்டு, இது ஃப்ளைட் ஹெலிகாப்டர் போட்டு காட்மாண்டு அனுப்பிடுவோம், காட்மாண்டுலேருந்து நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ட்டுருக்காங்க। நாளைக்கு நான் அவங்களை அழைக்கிறதுக்கு காட்மாண்டு போகிறேன். மீதி உள்ளவங்க 37 பேர் வந்து இரவுக்குள்ளே சொல்கிறேன், எத்தனை பேர், நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொன்னாங்க, அது யாருங்கிறது தெரியல, அங்கே போனால் தெரியும்.
6: The devastating flash floods in Nepal have triggered concern in the state of Tamil Nadu, with 37 people from the state reported missing. The Tamil Nadu Chief Minister has taken cognizance of the situation and directed officials to step up coordinated efforts to trace and rescue those affected. The state government has said all necessary assistance will be provided and the safety of the residents of the state will be ensured. But the opposition has questioned the government over the number of people rescued, saying more than 40 people from Tamil Nadu were reportedly missing. It has also questioned the steps taken by the Chief Minister and his government to trace and rescue those stranded in Nepal. The search and rescue efforts continue amid the flood crisis.
7: மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கி இருக்கதாக செய்திகள் தொடர்ந்து வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை.
6: That's all we have time for in this edition of Breaking Ground. I'll be back with the top stories and headlines in moments from now. Stay tuned.